0: அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பேரு வரையறது?
1: நீ அன்னிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கன செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்ல எனக்கு பிடிச்சது.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டு கூடா அத்தளவித்தள தவளாச்சி சுக்குமெரி கிளச்சூலாப்பு மரியம் வந்து விளக்கூடி குண்டு சாரமாடி.